ஜாவலங்கி இட்லேதி ஜாமல் ஜிவேஹி லுயிசுது உருக்குர் வலுகாகா இன்சை ஜாந்தான் எம்தர்சான் உனுதிர் உட்லதி ஒலாங்காலி தகலுல் ஹெரேதி உப்ஷுனே தத்ராசான் ஹேர்ல் மாஸ் கஞ்சர் சூயி хэти хэти өргөсөл басна хашил галди яхын жи юм толдан дурвлэрэн ахтын хулгын дор өмөли хидаж олон шалбарын чангаллежи жетэ гасны хийсүүлэр чай жан дуруулан